0: ಪ್ರಣಯ ಪುಷ್ಪಮೇ.
1: ஆஹா, எந்த பாட்டு!
0: ஹிருதய சரசி
1: பிரணய நாயகன் பின்னணியில் கானகந்தரின் சப்தம். പാട്ട് കേൾക്കാനും കാണാനും ഒക്കെ എന്താ ഭംഗി അല്ലേ കേശവാ?

0: ಪ್ರಣಯ ಪುಷ್ಪಮೇ.
1: ஆஹா, எந்த பாட்டு!
0: ஹிருதய சரசி
1: பிரணய நாயகன் முகம், பின்னணியில் கானகந்தரின் சப்தம். പാട്ട് കേൾക്കാനും കാണാനും ഒക്കെ എന്താ ഭംഗി അല്ലേ കേശവാ?

0: ரேடியோ மேக்வாஸ் 90.4 டைம் செட்
1: 8 o'clock. ஜோஸ்கோ ஜுவல்லர்ஸில் NRI கோல்ட் அண்ட் ஃபெஸ்ட். ஏத ஜுவல்லரியில் நின்றும் வாங்கிய ஸ்வர்ணாபரணங்களும் மாற்றி புதிய ஜோஸ்கோ 916 HUYD ஆபரணங்களாக்கி மாற்றி வாங்காம். ஏத ஜுவல்லரியில் நின்றும் வாங்கிய டைமண்ட் கோல்ட் ஆபரணங்களும் சர்டிஃபைட் ஜோஸ்கோ டைமண்ட் ஆபரணங்களாக்கி மாற்றி வாங்காம். ஸ்வர்ணாபரணங்களுக்கு பணிக்கூலியில் 50% கிழிவு. ஜோஸ்கோ ஜுவல்லர்ஸ்.